0: அழகின் சதிராயனையும்போ
1: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானின் விஷாலம்.

0: சீக்ரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே வெக்கம்
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை